0: வெல்கம் பேக் டு சுன்சரா ரேடியோ நைரபி 99.9 FM, HD4 101.9 FM ஆர் 1490 AM. ஹோ பிராச்சி. ஸோ பிரேக் பே ஜானே சே பஹலே ஹம் பாத் கர் ரஹே தே டாக்டர் அரன்ஸ் கி ரிசர்ச் கி, ஜோ சஜஸ்ட் கர் ரஹே தே, பதா ரஹே தே கி 15-20% ஆஃப் பீப்புள் ஆர் ஹைலி சென்சிட்டிவ் பர்சன். தே ப்ராசஸ் த திங்ஸ் டீப்லி, கெட் ஓவர் ஸ்டிமுலேட்டட் ஈஸிலி, ஃபீல் இமோஷன் ஸ்ட்ராங்லி அண்ட் நோட்டீஸ் சப்டல் டீடெயில்ஸ். இட்ஸ் அ நார்மல் பர்சனாலிட்டி ட்ரெய்ட், நாட் அ ஃப்ளா, ரைட்? ஸோ கபி கிசி நே ஆப்சே கஹா, அரே இத்தனி சி பாத் பே இத்தனா ஹர்ட் ஹோ கை, ஓவர் ரியாக்ட் மத் கரோ, ஓவர் திங்கிங் மத் கரோ, இத்தனா தில் பே மத் லோ யார். ஆஜ் மே ஆப்கோ ஏக் ரிசர்ச் பதாத்தி ஹூ ஜோ ஷாயத் ஆப்கோ தோடா சுகூன் தேகி. 2003 மே UCLA கி ஏக் சயின்டிஸ்ட் டாக்டர் நியோமி நே ஏக் எக்ஸ்பெரிமெண்ட் கியா தா, லோகோ கோ கம்ப்யூட்டர் பர் ஏக் சிம்பிள் சா பால் பாசிங் கேம் கிலாயா. தீன் லோக் ஏக் தூசரே கோ பால் பாஸ் கர்தே ஹே, லேகின் பீச் மே அச்சானக் பாக்கி தோ லோக் பால் பாஸ் கர்னா பந்த் கர் தேதே ஹே, ஆர் ஏக் இன்சான் கோ சுப் சாப் பாஹர் கர் தேதே ஹே. பஸ் இத்தனா, ஏக் கம்ப்யூட்டர் கேம். லேகின் ஜப் உன்கா பிரெயின் ஸ்கேன் கியா கயா தோ பதா சலா கி ரிஜெக்ஷன் சே வக்த் பிரெயின் கே குச் வஹி ஹிஸ்ஸே ஆக்டிவ் ஹோதே ஹே ஜோ ஃபிசிக்கல் தர்த் மே ஆக்டிவ் ஹோதே ஹே. சோச்சோ ஜரா, ஏக் சோட்டா சா கம்ப்யூட்டர் கேம், அஜ்னபி லோக், ஓ ஃபிர் பி பிரெயின் நே உசே தர்த் கி தரஹ மஹசூஸ் கியா, பெயின் கி தரஹ. தோ ஜப் கோய் அப்னா, கோய் ஜிஸே ஆப் பியார் கர்தே ஹே, அச்சானக் தூர் ஹோ ஜாயே யா இக்னோர் கரே, தோ வோ தர்த் சச் மே தர்த் ஹே? ஆப் ட்ராமா நஹி கர் ரஹே, ஆப்கா பிரெயின் சச் மே உசே மஹசூஸ் கர் ரஹா ஹே. இசிலியே ஹம் கஹதே ஹே நா, தில் டூட் கயா, சோட் லகி, பாத் சுப் கயி. ஹமாரி பாஷா கோ யே ரிசர்ச் சே பஹுத் பஹலே பதா தா. தோ பஹலி பாத் யே யாத் ரக்கே, ஆப்கா ஹர்ட் ஃபீல் கர்னா வேலிட் ஹே, உசே சோட்டா மத் சமஜியே, குத் கோ டூ மச் மத் கஹியே. லேகின் யா ஏக் தூசரா பார்ட் ஷுரூ ஹோதா ஹே, க்யூங்கி தர்த் ரியல் ஹோ சக்தா ஹே, ஹே நா, லேகின் உஸ்கே பாத் ஜோ கஹானி ஹமாரா மைண்ட் பனாதா ஹே வோ ஹமேஷா சச் ஹோ யே ஜரூரி நஹி ஹே. ஹா, ஆர் வஹி பாத் ஹம் அக்லி செக்மெண்ட் மே பக்கே சே கர்தே ஹே. ஸோ இஸ்கே லியே ஏக் தோ லைன் தி மேரே பாஸ், நா சோட் திகி நா கூன் நிக்லா, நா கோய் நிஷான் ரஹா, நா சோட் திகி நா கூன் நிக்லா, நா கோய் நிஷான் ரஹா, ஃபிர் பி குச் தோ டூட்டா தா ஜோ கபி பயான் நா ஹுவா. மில்தே ஹே சாங் கே பாத்.
1: When was the last time your apartment community had a full-size climbing wall, retro arcade games, and a sports bar, not just a leasing office and a mailroom? Welcome to Novel Morrisville, located right next to the Weight Competition Center. When you're off the clock, grill out at the outdoor chef stations, relax by the resort-style pool, or recharge at the on-site coffee shop. Enjoy a half-mile trail, a 2,880-square-foot private dog park, and a pet spa, plus modern studio, 1, 2, and 3-bedroom homes. For a limited time, receive 10 weeks free base rent, plus an electronic gift card of up to $1,300 when you tour and lease this week only. Visit 909 Athletic Lane in Morrisville. Call 984-465-7758 or explore novelmorrisville.com today. Novel Morrisville. Your version of play starts here. Offer available on select homes.